0: ཅིག སམལོ ལག ལེན ཐབ ཐར ནི མང མང དོང་ཤར མང པོ ཧར་ཚུན རང བཞིན དང རང གལ རང བཞིན ཁ་སར་ཏུལ རང བཞིན ཅིག ཁལ་ཁོང གང ལག ཤར་གི གནིར ང གཞག ཅིག གཅིག ཅིག ཁོ་པ ཅིག ཅན ཆང་གུལ ཅིག ཁན་དག ཏུང་ ཨ དང ཤོ་ཡུང ཨུ་ཤ ཡེན ཐབ ཅིག ཁོ་པ ཐན་ཇུར ངར ཁན་དག ཏུང་ ཨ ཕེཅི ཅན དག ཤིག སར་བ ཆ ཚང ཤིང ཅིམ ཅིར གོ་ནི ལག ལེན ཐབ ཐར ནི ཕེཅི ཅན ནམ བག སར་བ གང ཇུང ཅིག པ དང པེསན ཐོ ཡིན ཕེཅི ལ ཁན་དག དང དེ ཏུང་ གི ངེས་པར དམ དང ཆུ ཅིག རོལམ ལི ཉེན ཁ དང ཅན་ལུང ལ ཧར་ཏག གི གདོང ཏ དེ རྐང་ཉིན རྟགྲན ཅན དག ཤིན ཅན ཤི ཆེར གདོང ཨ དང མམཐི ཚད་ཏ གི སམཞིང ཕན་ཆུང ཤར་ གི ཐབ་སུ ཅེ ཉར་ཏུ དར་པལ དང ཐབ་སུ ཅེ ཟནི ཆེར དང ཏེ རྒྱན་ནང དང རྒྱ་ཅི ཆོང་ཡོང ཉི ཅིག ཅན ཆང་གུལ དང ཕེཅི དང དེན་ཅི ཅིག ཅན ཆང་གུལ ཁ་ལི ལ པོ ཤར་ གི ངེས་པར དམ མི རིགས ཅེ ལེགས ཅིམ་ཏན ཚོ པ་ན ཅིག པར ཁན་དག དོང ཨ དང ཤེབ་དེ དང ཕེཅི ཉམ་ལི ཉམ་ཁེབ ཅེ ཅེ དར་ཆམ ཐོབར བྲང་ནི མི རིགས ཡུང ཅེ ཐམུང གརན ཐང དར་པལ དོང གི འཛམ་ལང ཤུ ཕེཅི ཅེ ཅིང གོ དང འཛམ་ལང ཤུ དེན་ཅི ཅིང གོ འཛམ་ལང ཤུ ཧ્વાયུན ཅེ ཅིང གོ འཛམ་ལང ཤུ ཅིར་ཅུང གི ཅིང གོ ཅེ དོང་ཅུ དུ ཤ་ཅིར ཁན་དག དོང ཨ དང འཛམ་ལང ཤེབ་དེ དང ཕེཅི ཡོང བར ཅང་ནི ཧ་ལི མང་པོ དོང གི ངེས་པར དུ ཅན་སང ཐོམལ ངང ཤུ ཡོང ནི དང ནན ཅུང ཤེ པ དང དེར་བ སར་བི དང ཅིག ཅེར གོང པ ཤུ ཡོང ནི ལག་ཏབ ཤེ པ དང ཤུ ཡོང ནི དང ནན ཅུང གི མ་ལང ཐེ་སང དག དོང གི དང གི ཆབ་སང ཛེ་ཅན ཅིབ ཅན དོམ ཤེ་ཏེ དང གི ཤུ སོ སོ ཛེ་ ཅན ལ ཁིར ཅིག གི རེགུལ ཐབ་ཅུ ཅིང གབ ཅུལ མ་ཏབ དང ཅན་སང མ་ཏབ ཅེ་ཡོང མ་ཏབ ཐག ཅིག ཏ ཡེགབར ཇམ་ནི དང གི ཆབ་སང གོཛན ནི པ དང སམ་ལུ ཐེ་ཅལ ནི པ མང་ཚོ གི ཅིང ཅིག ནི པ ཅན་ཚོ གོཁལ ནི པ ཅི ཅན་ཅལ མེ པར ཅེ་ཏག དག དོང གི ཤིཇིན་ཕིང གི ཏན དོན རྒྱ་ཁབ ཏོབདན དག དོང གི ན ངེ་པར ཏ མ་ཁོང ཏོབདན དག དོང གི པ དང མ་ཁོང ཏོབདན དག དང ཚེ ཅེན ཡེ རྒྱ་ཁབ དེན ཅིག ཡོང ཐབ ངེ་པར ཏ དེ་རབ སར་བི དང གི མ་ཁོང ཏོབདན དག དོང ཡེ གོང པ ཤུ ཡོང ནི ལག་ཏབ ཤར་གི པ དང དང གི མ་མ མ་ཁོང ལ གོཛལག ཙམ་ཙམ ཤ་ཅ ཅེན ཅུང ཤིན ནི ཆབ་སལར ཏེ ནི མ་ཁོང ཛིག ཅུང དང ཇེབ་ཅལར ཏེ ནི མ་ཁོང ཏོབདན དག དོང བ ཚན་ཚལར ཏེ ནི མ་ཁོང ཏོབདན དག དོང བ དང ཤེདན མ་ནར ཏེ ནི མ་ཁོང ཏོབདན དག དོང བ ཁྲིམ་ཏར མ་ཁོང ཅུང ཨབ་ཅིལ ཤུ ཡོང ནི ཤ་ཁན དག དོང གི རྒྱ་སུང དང མ་ཁོང དང་རབ ཅན དང ཇེར་བ ཤ་ཕེ་ཚན ཐོམ་བི ཤ་ཁན དག དོང བ དང མ་ངཛི ལོབ ཅིན པ་ན ཐོབ མ་ངན བན ཏེ་ཏར ངོན ཇེབ ཤིན ནི མ་མ་ མ་ཁོང དང ཉིལན ཛམ་ལན གམ ཁོང ཚེ་ཏ ཤ་ཁ དེ གང ཅུག གིན ཇེབ ཤ་གི ཤིཇིན་ཕིང གི ནན ཅིབ དང དོན 香港当我们这也能打击反生来跟着同志呢中华民国老百姓家的这能力往下去了而且可不起了蓝的个你等香港为香港中华我们比我们的中华参透让中国学术群用等罗顿节目的个冷冷他的讯息你香港当我们这环境等建筑共同配合着跟着同华等香港当我们那里了不是家跟配置去群用是年不学霸等得了想的个学不是家就是给习近平给反对呢台湾这个那顿特殊训练没记得学用那个积极用了学习的
1: 我们的节目是罗辑林根的人中会为我们用的他们的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的人的
0: shepi stokhik sarwaayin. Teng yungchi nagzun lan tongchin teng nagzun la tekir, nagzun la jepshir jubshini, nagzun chardung teng juantang jantan jirul charchin chengi. Deruk sarwi chungku nagzun chi loftan jirmachi tengga kuala nyanba teng, tenggar jisam changwa, pengdan chenpop chengni derubchi lingkanar jiwong kharpopa teng, tablong sarwi teng lorji jim tajigin jandar yagpar shite, langcu langwan tengwa teng pkisamchi osaram chorub shargi. Xi Jinping gen jim tarak songchir, lomtan namba, zhubo namba, Chungko gongchan tanga longob jya tanga ngayi otung choyi lorji la mar namar popar chiye basi yimu la. Onjan nga tsi ngarjil kangchag tang danchulub shenchim khtan ninjog marung. Derim de tekchit tal hepkib, nga tsi ef chanchog ranglik tangrib janjir jakib rtobdan shug yung nekchan tapa tang, abjalung nipin bantam mungbin ngonjir yung rshegi. De tsu chi malar gig masal la, lorji chi malar gig masal la. Tanga yung chib lomtan tsi ngepar ta, tomi yu samdan mabjir par nganchab lo la ftambur ngegi pa tang. Ngepar ta kangchung zamnan tang kapchilin basum shegi la. ngepar tan thapchud shwe po pa tang thapchud shwe mkhi pa rjayung che rig sosu mangmang lan thanjil tang nechad shwe te bantub che thablam ksarwa tang dirag ksarwa shijin yogi la nekhi yogi lorji che otung ksarwa chenggi li changgin chukchen lan guanzam za kub tan tu na vche chib shu che shijin ping ga songshil ka chin chi long ovja tang ar nga ye rang chungko gongchan tang gi rjayung che rig sosu mangmang lan thanjil tang nechad shwe te avjil nyong wi otung barwi lorji tang ksatam shwe pi vlap chin che chemri la shug yung nip shirta tang shugdum shwe pa tang Chungko gongchan tangi ya jenchil mei par otong bari jemri shtan tabi pashung ka chachi xatum shi la. Tablam ksaru ishtang, Chungko gongchan tangma yongchi, yechi ftaanbo tang arjantil bantab shi par vlamsha kaksil tong ba tang. Tang yong la lorji che jemri xarwa hirtak ke chanji vlapchin jim bokil tang. ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁ